0: 正式开始之前，有几个问题要问。你能多久不吃肉？
1: 一个星期吧，
2: 最多五天。
3: 一天都坚持不了啊，这个。
1: 牛羊肉的话，我觉得是新疆咱做的更好一些。
4: 肯定是新疆啊，
2: 我吃过伊犁的肉最好吃。
0: 新疆肉食爱好者的天堂级打卡地，南有手抓肉烤鸽子，北有红柳串烤全羊，而包夹在南北天山之间的伊宁，即南北肉食之大城，是新疆美食的另一份惊喜。打个飞的，带您一键解锁美味伊宁。古力拜热，伊宁烤肉界最美的老板娘，也是玉木坎短视频总导演、主摄像兼后期制作总监。古力拜热不放过任何一个可以宣传自家店铺的机会。
5: Dostlar, men sizlarga short donor kabobimizni alaydigan tanishtirib chiqaya, qaranglar. Jiyan jiji payma, bu hol kan. 哎，没什么，我知道的，我天天拍的，我知道呀。
6: 我是aşqandan başlap onodan burun doyun oynayamaydım. Daqan bek eğir. Adatta şu üzen, ügünagan boyçlam, qarsıqlam. Aşu faalıq bir etleyemeyme, alıqacı. Başqalar oqşaşıdı qandaq. Qıp ketedik. Ya burska, vah, burska, onda qılamayım hemen. Onda təbiyelam özəmiş, özəmden gənc üsü boyçlam.
0: 来他家的外地游客几乎都是因为他的视频。